0: நமோ சிவாய
1: நமோ ஹரியாயம்
0: நமோ
1: வத்சாய
0: நமோ
1: வாசுதேவாய
0: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய
1: நமஸ்காரம்
0: ஓம்.